வாய் மணாலி அச்சா அச்சா சக்தி நிமி வாரி மாசா கோடா மணாலா கோடா மணாலா தன தரின் தன தரின் நிமி மாஜா சக்தி அசை தரின் அசை தரின் குற்றம் மணாலா